ரன்னாவுக்கு வருகினா போட்டோ தம்பினி அருகாகி தவோட தம்பிலங்கோ நிமனாக்கா தூம்பாரி கவரம் தூம்பு அறியுமா நான் என் தேம்பு அறிய அரிசி வேணி நம்மோட கலி உள்ளிது தூம்பு.